0: மெல்பர்னி விசன ஸ்ரீலாங்கிய பிரஜாவுதிசா ரசபர சார சங்கிரஹய சமக முசுவன குவான் விதுலி பிரவேசிய ஃப்ரீ ட்ரிபிள் இசை ஒபவ மெசே ஆமந்திரணே கராய் சகலவித கலா நிமேவும் சா ரட்டவட்ட பசுகொட்ட லோவட்ட தத்துவித்திது சமகின் சேம இருதாவகம உதேசன அட்டே கணிசமட்ட இரிதா சங்கிரஹயன் ஒபவ முனகசென்னட்ட அப்பட்ட அவசரம்
1: ආරම්භක ගීත ලෙස තෝරාගත් මේ ගීතේ ගායනය විශාරද මාල්ලි පුලස්සිංහල පද රචනයේ සමන් චන්ද්‍රනාත් වීරසිංහ සංගීතයේ ෂෙල්ටන් ප්‍රේමරත්න